திருமலைக்கு அச்சுறு போயினாயின வரைய வச்சிருந்தே காக்கி நீ அணிவினி ஞாயி உறவும் பொருளுச்சி நீ அண்ணி காக்கி அணிவினாக்கருமலைக்கு அச்சுறு போயினாய் வரைய வச்சிருந்தே கபி வினஞ்சா அணி பினி வினஞ்சாரா அண்ணி ஆப்பி கள்ளபிக்கிறான் கள்ளபாக்க அணி பின்னாங்க நினைச்சாரா.